சஞ்சல்மான் அதி ரேண்டம். பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் ட்ராக். साउंड ट्रैक भी बहुत सुंदर है यार. She will, she will. Stay tuned to Radio Olive. To you, Bindaz.

0: வணக்கம், மைம் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோபிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.